0: சுவாமி, நூலு பாடினாரு
1: அந்த
0: ராயசந்தி நஞ்சின விரண தேவேரு. சத்திரியருக்கு விரணர் வேண்ட தேவேருந்து அர்த்தம். சோலைத்து சொல்மே சந்தாய
1: லக்கோனப்பா. அந்த
0: ஓ
1: தூரட நடத்தோந்து பர்ணாகனே நீ நானு தூவினாயே யானு
0: யானித்தேனே தூப்பினீரேனு
1: அந்த யானு தூ ஒந்தித்த அக்னி உண்டு மல்தா
0: அந்த
1: ரெட்டு சுத்து பத்து மோஜின சுத்தானாக ரெட்டரை சுத்துடி யானு உந்தாய நீ நான்
0: கொஞ்சம் அர்த்த சுத்து கம்மியா தித்தண்டு
1: அர்த்த சுத்துடே உந்தாய் நீ நான் யான் மூஜனே சுத்து ஆகிற பல்லிந்து
0: ஐக்கிய யான்ல அஜப்பா தீரணமோனே தூயினி
1: அந்தப்பா
0: ஓ
1: யான் நீ சாதிடு பர்ணாகா கொஞ்சம் பஜனை எனக்கு ஏன் வந்து பத்தினே
0: பஜனை
1: பாகவத்தேருக்குள்ள வந்து போனந்தித்தேர்
0: ஓ
1: மானவ ஜன்ம தொட்டது அதன் ஹாலுகிட விரியாக்க உச்சப்பந்திரான் வந்தேர்
0: அவல்ப தேவஸ்தானுடைய பல ஆவுந்து பூண்டு
1: ஆ பதனு யானுக்கேந்த ஐத்த அர்த்த யானு தெரிது வந்து பத்துனலா அவனு தெரியந்தினா ஐதால் அத்துந்து வந்துனே அங்கு தெரியுது
0: உந்து ஏன் தும்பே மத கேண்டினவு
1: ஈத்த தூக்கு சுத்து வர்ணாக
0: ஓ
1: ஆ அக்கிக்கு லாகினாயே பண்ணினே யானு தெரியுண்ட
0: அந்து
1: அந்தப்பா
0: ஓ
1: நானு தூணாக கொஞ்சி லத்து பிராயத ஜக்குடு ஜவனி கொஞ்சம் ஈ பிராயடு நிக்கு சைப்பு நஞ்சி நொஞ்சி யோசனை தாயபத்து
0: சாவு பண்ணகா எல்லா பாலந்திஜி பலத்தி ஜவனே பிராயத பரபதி எப்பலாம் அப்படி ஏப்ப எஞ்சா வரப்படுதா பிஜி

0: மொபைல் கையில் உள்ள சபலம் எல்லாருக்கும் ஆபிசியத்தில் சென்னைங்க எல்லாம் அர்த்தம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு மொபைல் எடுக்கும்போத்துக்கும் நாங்கள் ஃபோன் யூஸ் ஆக்கி திக்கிறோம் இல்லைங்க, ஃபோன் யூஸ் ஆக்கியோன்னு டிக்கும் போத்துக்கு நாங்கள பர்த்தில் காண்டது நாங்களும் ஃபோன் நம்பர் இல்லைன்ட்டா இங்கே நாங்கள டயல் நம்பர் இந்த இங்க வந்து நிற்கு. இது உள்ள நாங்களும் கான்ஷியஸ் மைண்டு நாங்கள் ரெப்ரசென்ட் ஆக்கிறோம். அதே போல் நீங்கள் தெல்ல அதில் பேக் போய சாத்துக்கு நீங்கள் இதில் முன்னாள் யூஸ் ஆக்கியோன்ட்டு இந்த ஆப் ஏதெல்லாம் உண்டு, யூடியூப் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் இதெல்லாம் காண்டு ஹிஸ்டரி சென்னைங்க. நீங்கள் இதில் முன்னாள் இதில் இப்போ நீங்கள் ஊடிக்கு பருவு கோய்த்து மேப் யூஸ் ஆக்கி திக்குவார் இதெல்லாம் ஓப்பன் ஆகி திக்கிற கேமராமா இல்லைங்க எந்த இங்க வந்து. அப்போ ஓப்பன் ஆயதுக்குரிய இது உண்டல்லே நாங்கள ஆப் அதெல்லாம் ஓப்பன் ஆயதுக்கு இதுங்க நாங்கள் சப்கான்ஷியஸ் சொல்கிறோம். இன்னொரு லெவல் உண்டு அன்கான்ஷியஸ் மைண்ட்.
1: ஓகே,
0: அது இப்போ நாங்களும் ஒரு ஆப் நாங்கள் யூஸே ஆக்கித்தில்ல. ஓகே, யூஸே ஆக்காத ஒரு ஆப் எக்ஸாம்பிள் இப்போ டெலிகிராம் நமக்கு இது பிடியே இல்லைன்னு நான் அவட போயிட்டு இன்ஸ்டால் ஆக்கிட்டு அதில் வச்சேன் மொபைல். இது உள்ள ஸ்டோரேஜ் பாக்ஸ் சொல்கிறோம் அன்கான்ஷியஸ் மைண்ட்.
1: அன்கான்ஷியஸ் மைண்ட்.
0: அப்போ இப்போ நாங்கள் ஆக்சுவலி அது நாங்கள் சமாதத்தில் ஹயல் ஆக்கியான்ட்டா எங்கு நாங்கள் பணி ஆக்கியோன்ட்டு உள்ளே கான்ஷியஸ் மைண்டில்
1: ஆக்கியோன்ட்டு
0: கான்ஷியஸ் மைண்டில் நாங்கள் பணி ஆக்கியோன்ட்டு உள்ளோம். அது நான் இப்போ நீங்களோட நோக்கியோன்ட்டு இல்லை பழக்க பரணோன்ட்டு இல்லை இதெல்லாம் நாங்கள் கான்ஷியஸ் நான் உடைக்கு வந்தது கான்ஷியஸ் ஆகிட்டு நான் வந்துடும். ஈ டைம் கூட உண்டு ப்ரோக்ராம் உண்டு நீங்கள் பிழிச்சிறாரு அது கான்ஷியஸ். அது 10% மாத்திர கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் ஆகும்.
1: ஓகே
0: ஓகே, நாங்கள் கான்ஷியஸ்லி பணி ஆக்குறோம் 10% மாத்திரம். 90% நாங்கள பணி ஆகிறோம் எல்லாம் சப்கான்ஷியஸ்ல வரும்.
1: சப்கான்ஷியஸ்ல வரும்
0: சப்கான்ஷியஸ்ல வரும் எந்த சென்னைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நீங்களோட்ட சொல்றேன் நீங்கள எடுத்த கயிறோ லாஸ்ட் பேரில் டெம்பரேச்சர் வந்துடும் நீங்க பிடிலாம். நீங்க தொட்டு நோக்கும் போதுக்கு நீங்க நினைப்போறான் ஒக்கு இது இது ஆயோன்ட்டு உண்டு. நாங்கள எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்றோம் நாங்கள கண்ணுற ரெப்ப நாங்கள் முச்சோண்டுள்ளா இல்லன்ட்டா இங்க நாங்கள பிரீதிங் ஆயோண்டுண்டு நாங்கள டைஜஸ்டிவ் சிஸ்டம் இப்ப ஆயோண்டே உண்டு. இதுல எந்தும் சேஞ்சஸ் ஆயோண்டில்ல பட் அது சப்கான்சியஸ்லி ஆயோண்டுண்டு ஈ பணி ஆயோண்டுண்டு. எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் சொல்கிறோம் கான்ஷியஸ்லி இப்போ நான் நீங்களோட சொல்கிறேன் ஊர்த்தோ ரெட் கலர் உள்ள எந்திரல்ல சாமான் உண்டு திக்க நீங்கள் தெல் நோக்குறோம். அப்போ நீங்கள் எந்தாக்குறாரு எல்லாம் கான்ஷியஸ்லி நீங்கள் நோக்குறாரு ஓக்கு நக்கு ரெட் கலர் எந்திரெல்லாம் உண்டு காண்டு. இப்போ நான் சடன்லி சொல்கிறேன் க்ரீன் கலர் சாமான் எந்திரம் உண்டு நீங்க இப்படி இல்லை நீங்க வாபஸ் நோக்கணும் அவரோட
1: சென்னைங்க
0: ப்ரோக்ராமிங் ஆக்சுவலி நீங்கள தலையில் உண்டு கிரீன் கலர் பஸ்து கூட உண்டுன்னு சேர்ந்து நீங்க இப்படி உண்டு மாத்திரம் நீங்க அது டைவெர்ட் ஆக்கிட்டு நோக்கித்தில்ல அட்டென்ஷன் டைவெர்ட் ஆயித்தில்ல அவடைக்கு கான்சியஸ்லி நீங்க நோக்கித்தில்ல. அப்போ சப்கான்சியஸ்லி சும்மா பணி ஆயோன்ட்டு அன்கான்சியஸ் சென்னன்ட்டா இங்கு நான் இப்போ ஒரு ஈவெண்ட்ரை சொல்றேன் இது நண்ட மங்கிழ்த்த டைமில் நீங்க இன்னாரில் அப்போ நீங்க இன்னப்ப இங்க எந்திர இந்த நீங்க இப்படிண்டா இல்லைங்க பர்த்டேற டைமில் ஒரு ஆனிவர்சரி ஆகும்போதுக்கு நாங்கள் எந்த இங்கே ஒரு ஈவெண்ட் நாங்கள் எடுத்து நாங்கள் சொல்றேன் அண்ட் ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகி தின்னு அப்போ நான் இங்கே நாக்கி தின்ன இங்கே நாக்கி தின்னு நாங்களும் ஸ்டோரேஜ் பாக்ஸில் உள்ள கொரிய மெமரிஸ்ரோ கொரிய நாங்கள் நெனைப்பு எந்திரல்ல உண்டு நெனைப்பு நாங்கள் நெனைப்பு இன்னும் கொரிய பிஸியா அதுவும் நாங்கள் எக்ஸ்பிரஸ் ஆகுறது இது அன்கான்சியஸ் ஆயிட்டு.
1: ஒரு தெல்லு நேரம் சந்தர்ப்பாரு
0: அது டிரான்ஸ் ஸ்டேட்னு சொல்கிறோம் அதுக்கு யூஸ்வலி.
1: ஓகே,
0: அது உள்ள டிரான்ஸ் ஸ்டேட் சாதாரண நமக்கு ஹிப்னோட்டைஸ் ஆக்குறாங்கல்ல ஈ டிரான்ஸ் ஸ்டேட் நாங்கள் யூஸ் ஆக்கிட்டு சப்கான்ஷியஸ்லி நாங்களை பல்க்க டைரெக்ட் ஆகிட்டு அங்கு சப்கான்ஷியஸ் லெவலுக்கு போகைத்து ஈ டிரான்ஸ் ஸ்டேட் யூஸ் ஆக்கி தாங்க போண்ட போல தோறும் ஸ்டேட் ஆகிட்டு டிரான்ஸ். அப்போ ஈ வருங்கிற டைம் ஆகும்போதுக்கு சாதாரண சப்கான்ஷியஸ்லி டைரெக்டுக்கு போன்ற டைமும் நமக்கு சென்னோ ஆ ஒரு டைம் ஆகி திக்கிற நாங்கள் எந்த பல்க இருந்தேங்கும் டைரெக்ட் அது சப்கான்ஷியஸ்க்கு போன்ற ஒரு டைம் ஆகி திக்கிறது.
1: ஓகே, கண்டித்தமாயிட்டும். ஸோ அப்போ இங்கே சப்கான்ஷியஸ் மைண்டு ஒரு ரூபத்தில்
0: கான்ஷியஸ்
1: ஒரு லெவலில் அதே போல கான்ஷியஸ் மைண்டுன்னு கூட சொன்னார். இப்போ ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ற விஷயத்தில் நாங்கள் போண்டு கண்டா எங்கு நாங்கள் எந்த அது நிற்கிறா ஸோ அது லைஃப்பில் ஒரு ரியாக்ட் ஆக்குறது ஈ ரூபத்துலலாம் குறைய பிஸியால் நாங்கள் கேட்டது கூட உண்டு. அதில் எந்திர அது ஒரு மிராக்கல்ன்னு கூட சொல்கிறாரு என்ன கரண்டேன் நாங்கள் எந்திர பைசா வேணும்ட்டு கரண்டா எங்கு அது அதே ரூபத்தில் நமக்கு அது பண்டுன்ட்டு ஆ ரூபத்தில் குறைய பிஸியாங்க உண்டு. ஸோ இதர் பிஸியத்தில் எந்திர சொல்கிறாரு
0: ஆக்சுவலி சப்கான்ஷியஸ்லி நாங்கள் இப்போ எந்திர திங்க் ஆக்கி உண்டுலாம் அதோ எத்தரப்பட்ட நீங்க திங்க் ஆக்குறாரு அதர விஷயத்துல அது நீங்க மேனிஃபெஸ்டேஷன் சொல்றோம் நீங்க விஜுவலைஸ் ஆக்கி தர எதிர் நீங்க கண்ணுல கண்டப்பல்ல அவரு
1: அது நாங்க நீர்ச்சோ நீர்ச்சோன்ட்டு கான்ஷியஸ் மைண்டுக்கு கமாண்ட் ஆக்குறோம்
0: இப்ப உள்ள எந்திரச்ச நீங்க நான் இப்ப நீங்களோட பேரியல் பல்க்க பண்ண உள்ள நீங்க சந்த அர்த்தம் வரும் இல்ல இப்ப நான் நீங்களோட சைனீஸ்ல அர்த்தாக்கும் ஸ்டார்ட் ஆக்குறேன் நான் பல்க்க பறவை ஸ்டார்ட் ஆக்குறேன் நீங்களோட சைனீஸ் லாங்குவேஜ்ல நான் நீங்களோட பல்க்க
1: பறேன்
0: நீங்க எந்த அர்த்தம் இல்ல ஓகே நான் ஆயிட்டு நீங்க சைனீஸ் பேண்டா நான் ஜாப்பனீஸ்ல ஸ்டார்ட் ஆக்குறேன் சொல்றேன்
1: ஓகே
0: அப்ப எங்கும் நீங்க எந்த அர்த்தம் இல்ல எந்திக்கு நீங்க லாங்குவேஜ் அல்ல அது ஓகே இப்ப நமக்கு சாதாரண நாங்க இத்தர பெல்லிய ஒரு டெவலப்மெண்ட் ஆயிட்டு நாங்கள சாதாரண எல்லா நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டு நாங்களோ ஊடுத்தோ டெவலப்மெண்ட் இப்ப நாங்க நோக்கியன்ட்டாங்க எல்லா நம்மளும் நாங்க டெவலப் ஆக்கிட்டுல அதுக்கு பேனாயிரந்திர நமக்கு பேனாயிர பிரெயின் பிரெயினும் மைண்ட் விஷயத்துல ஸ்டடி ஆக்குக்கு நாங்க எந்தும் எஃபர்ட் இட்டுல இத்தரத்தோலும் ஓகே அதர சந்த் மெயின் எல்லாம் லாஸ் ஆயிட்டுள்ள நாங்கள லாங்குவேஜ் வந்துடும் மைண்ட்ரும் ஆர்கும் பிடில மைண்ட் ரொட்ட நாங்க பல்க்க படுறேங்கன்னு நண்ட மைண்ட் ரொட்டமே நான் எங்கன பல்க்க பறையணும் நமக்கு பிடில உள்ளமே அதுக்கு மூணே லாங்குவேஜ் உள்ளும் அதுல மூணு லாங்குவேஜ் உண்டு ஒன்னும் இப்ப நமக்கு இப்ப மல்டிபிள் லாங்குவேஜஸ் நமக்கும் உண்டல இப்ப நமக்கு ஒரு ஒரு துணியாவில் நாங்கள் இக்கோன்னு உண்டாங்க ஒரே லாங்குவேஜ் பிச்சத்து நமக்கு பல்க்க பறையோ ஆகல துணியாவில் நமக்கு இக்கோ ஆகல அட்லீஸ்ட் இங்கிலீஷ் கன்னடா ஹிந்தி இங்கந்த கொரியல்ல மேஜர் நமக்கு எந்த வேணும் உடையும் போயப்ப நமக்கு தெல்ல பல்க்க பறையோ வேணாயப்பதான் அதே பலயத்துக்கு மனசுக்கும் மனசுக்கும் ஒரு லாங்குவேஜ் உண்டு அது மூணு லாங்குவேஜ் அது எந்த சொன்னீங்க விஜுவல்ஸ் விஜுவல் சொன்னீங்க நாங்க நோக்குறோம் நோக்குறது கண்ணு காண்ட திருஷ்டி எந்திரல்ல உண்டு நாங்க கண்ணுல நாங்கள திருஷ்டியில் நாங்க எந்திரல கண்டோம் தோண்டு இது ஒன்னு விஜுவல்ஸ் ஆடிட்ரி ஆடிட்ரி சொன்னீங்க சவுண்ட் கேக்குறது பின்ன கைனஸ்தெட்டிக் சொல்றாரு ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் இது மூணு ஐத்திக்கு நாங்கள மைண்ட் உள்ளோ லாங்குவேஜ் ஈ பாசையில் நாங்க பல்க்க வரங்கன்ட்டாங்க நாங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சாதாரண ததிப்ப நமக்கு பேடியாவட்டு இல்லைன்ட்டா இங்கு ஒரு ஃபோபியா சொல்றதெல்லாம் இருக்கிறாள் எங்கந்த இதுலலாம் நாங்கள் நோக்கியன்ட்டா இங்கு மெயின் பேனாயிரமே ஈ கான்ஷியஸ்லி நாங்கள் ஈ மூணு லாங்குவேஜ் யூஸ் ஆக்கிங்க எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சேர்ந்த போல நீங்கள் இப்போ நான் கேட்டோம்ல அது பேனாயது நாங்கள் எங்கே கிட்டுறோம் மெடிடேஷன் ஆக்குறாரு சாதாரண மெடிடேஷன் ஆக்கிங்க நீங்கள் பேனாயது நீங்கள் பேக பேக கிட்டுரு சொல்கிறார் ஆக்சுவலி மெடிடேஷன்ல எந்தும் ஆயோன்ட்டு உள்ள எந்திரச்ச நீங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகிறோம் நீங்கள் எந்திரல்ல திங்க் ஆக்கியோன்ட்டுள்ளாரு அதில் ஒரு பிக்சர் ஃபார்மில் நீங்கள் ஹயலைக்கு திக்குவார் நீங்கள் ஒரு பிக்சர் ஃபார்மில் இருந்தால் இங்கே ஒன்று காண்டு அவுடைங்க இல்ல நீங்க வந்து கேட்ட பல்லாவரோ ஆராய் வந்து சென்ன பல்லாவரோ அப்ப நீங்க ஒரு பிரீதிங்ல நீங்க ஒரு எக்ஸசைஸ் ஆக்கும் போது நீங்க அதுல ஃபீல் ஆகுறோ நண்ட எல்லா இது நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் நண்டது பறத்து போயோண்டு உள்க வந்தோண்டு இது நாங்க ஆ கமாண்ட் மெடிடேஷன் இப்ப கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஆ கமாண்ட்ர த்ரூலு நீங்கள மைண்டுக்கு ஆ லாங்குவேஜ் நீங்க அது ப்ரோசஸ் ஆயோண்டு ஆ ப்ரோசஸ் ஆகுற ஆ ஸ்டைல் எந்த ஒரு சொன்னீங்க ஆ மைண்டுக்கு ஆக்சுவலி ரியாலிட்டி எந்திரோ ಈ ಬೆರ್ದತ ಇದೆಂದ್ರೋ ಇಲ್ಯೂಷನ್ಸ್ ಎಂದ್ರೋ ಪಿಡಿಲ್ಲ ರಿಯಾಲಿಟಿ ಎಂದ್ರು ಅಂತ ನೇರಾಯ ಇದೆಂದ್ರು ಅಂತ ಪಿಡಿಯೇ ಇಲ್ಲ ನಿಂಗ ಎಂದ್ರೂ ನಿರ್ಚೊಂಟ್ ಪೋಂಡಾರು ನಿಂಗ ಎಂದ್ರೂ ಹಯಾಲ್ ಹಾಕಿ ಹೊಂಟು ಪೋಂಡಾರು ಅದು ರಿಯಾಲಿಟಿ ಐತೆ ನಂಗಲ್ಲ ಮೈಂಡ್ ಆಕ್ಸೆಪ್ಟ್ ಅತ್ತರಮೇ ನಿಂಗ ಎತ್ತರ ತೀರ್ ನಿಂಗಲ ಗೋಲ್ಸ್ ರಬಿಸಿ ಅತ್ಲ ಇಪ್ಪ ನಂಗ ಚಂದೋಂಟು ನಿಂಗಲ ಗೋಲ್ಸ್ ರಬಿಸಿ ನಿಂಗ ವಿಜುವಲೈಸ್ ಹಾಕಿ ಉಂಟಿದ್ದೆ ಹಿಂಗೆ ಡೈಲಿ ವರ್ಗರ ಮುನ್ನೋಲು ಟ್ರಾನ್ಸ್ ಸ್ಟೇಟ್ ಹಿಂಗೆ ಎಂದ್ರೆ ಚಂದೋಂಟುಲ್ಲಾರಪ್ಪ ಟ್ರಾನ್ಸು ಇಲ್ಲ ಹಿಂಗೆ ಸುಬೇಗ್ ಎನ್ಕಿರೋ ಆಲ್ಫಾ ಸ್ಟೇಟ್ ಆ ಟೈಮ್ ಆಗ್ಬೋದು ಕಾಬಟ್ಟು ಏದು ಟೈಮಲ್ಲಿ ನಿಂಗೆ ಆ ಗೋಲ್ಸ್ ರಬಿಸಿ ಸೆಟ್ ಹಾಕಿತ್ತು ನಿಂಗೆ ಅದ್ರ ಮೇಲೆ ಹಯಾಲ್ ಹಾಕಿ ಉಂಟಿದ್ದೆ ಹಿಂಗೆ ವಿಜುವಲೈಸೇಷನ್
1: ನೋಕೋ ಪಾಯಿಂಟ್ ಕರೆಕ್ಟ್ ಇಪ್ಪ ನ್ಯೂ ಇಯರ್ ಅಂತ ಬರ್ಬೋದು ಜನವರಿ ಒಂದಿಗೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಹಾಕ್ರಾರು ನಾನು ಎಕ್ಸಸೈಸ್ ಹಾಕೋನು ನಾನು ಕರೆಕ್ಟ್ ಅಂಜೋಕ್ ನಿಸ್ಕರಿಕನು ನಾನು ಎಂದ್ರೆ ಒಂದು ನಲ್ಲ ಅವರು ಸ್ವರ ಹಾಕೋಣ ಅದು ಹಾಕೋಣ ಎಲ್ಲ ನಿಯತ ಹಾಕ್ರಾರು ಒಂದು ತಾರೀಕು ಬಂತು ಅದು ಒಂದು ತಿಂಗಳ ಕಲ್ಯಾಣ ಕರೆಕ್ಟಾಗೆ ಅದು ಸಕ್ಸಸ್ ಐತಿಕ್ಕಿಲ್ಲ ಬಟ್ ಆ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ಈ ಸಬ್ ಕಾನ್ಷಿಯಸ್ ಮೈಂಡ್ ಹೆಂಗನ ಉಪಯೋಗಿಸಿತ್ತು ಅದು ಅಚೀವ್ಮೆಂಟ್ ಹಾಕೋಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಡ ಎಂದ್ರೆ
0: இப்ப நான் அதுல ஒரு சிறிய அது ஒரு எக்ஸாம்பிள் ரூபத்துல நான் சொல்றேன்
1: இது சொம்மல்ட ப்ராப்ளம் சந்திரகிரடி ஒரு நல்ல ஒரு டைம் வைச்சிருக்கிறாரு பட் ஆ டைமுக்கு அது ஆகல சுப அஞ்சு கண்டு எனக்கணும்னு கூட நாங்க இதாக்குற டிசைட் ஆக்குற பட் ஆ டைம்ல எனக்கு ஆகல எந்திரேன்ட்டு இது இதுக்கு ஒரு சொல்யூஷன்
0: உள்ள எந்திரச்சனிங்க நீங்க இப்ப ஒரு குதிரை சவாரி நீங்க நோக்கி திக்குவார் அல்ல குதிரை சவாரியில் சாதாரண அதோ நாங்க நோக்கி அண்டா இங்கு ஆர் யார பவர்ஃபுல் பிசிக்கலி அங்கே பவர்ஃபுல் ஆறுல குதிரைமா அல்ல குட் சவாரி ஆக்குறவனா
1: குதிரை
0: குதிரை பிசிக்கலி ஸ்ட்ராங் இல்லை நாங்க குடிண்டு குதிரை பயங்கர ஸ்ட்ராங் உண்டு நாங்க ஓடகு நாங்க அதர போல ஓடோகா உள்ள அதர உத்தாக்கித்து நாங்க நடக்கோகா உள்ள அல்ல பட் நான் கேக்குறோம் இப்ப ஆ குதிரை சவார ஒருத்த வந்து அதர மேல் தச்சான் தச்சி தவுனுக்கு பேனாய போல லகாமிட்டு தவுன் போண்டா
1: போண்டா
0: அவரா இல்லே குதிரை கேக்குறா இல்லே
1: கேக்குற
0: அத்தரமே உள்ள நாங்கள டிஃபரன்ஸ் ஆக்சுவலி பிசிக்கலி ஸ்ட்ராங் உள்ள சப்கான்சியஸ் மைண்ட் ஓகே அதில் 90% ஸ்ட்ராங் உள்ள சப்கான்சியஸ் மைண்ட் டோட்டலி அக்ரி பிகாஸ் எல்லாம் நாங்கள ஆக்கி ஒன்றுள்ள நாங்கள் சப்கான்சியஸ்லி யாரும் ஆக்கி ஒன்றுள்ள பணி ஓகே பின் எப்பா எங்க பேனாயப்பா அன்கான்சியஸ் மைண்ட் நாங்கள் டோர் கொட்டித்து நோக்காக்கித்து இது இந்த பேனும் அதை எடுத்து நாங்கள் பண்ணா அத்தரமே அன்கான்சியஸ்ல உள்ள கான்சியஸ்லி ஆக்குறது பண்ணி 10% மாத்திரம் பட் எப்போ கான்சியஸ் ஆயிட்டு ஒரு ஆள் கண்ட்ரோல் எடுக்கிறாரு சப்கான்சியஸ்ரோ அதை எடுக்கோக வரும் இப்போ நான் அதே கேட்குறேன் இன்னொரு க்வெஸ்சன் நான் இப்போ கேட்குறோம் இப்போ ஈ குதிரை மேல் ஒரு ஆள் தச்சித்து தச்சித்து மாத்திரம் எந்தும் ஆக்கல ஆ குதிரை எந்த ஆக்குற அதுல ஹால்க்கு அதுல அதுக்கு பேனாய பக்கத்துக்கு போண்டு புல்லு தின்னு எந்திர ஆக்கக்கூண்டு அதை ஆக்கித்து பண்ணு சரிங்க அவன் அதுல உள்க அவன் அதுல மேல தச்சு தின்னிங்கும் கண்ட்ரோல் எடுத்து தில்லான்டா இங்கு இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டர்ன் அதுக்கு பேனாய டர்ன் அதை ஆக்கி ஓன்ட்டே போண்டு அவனுக்கு சரிங்க இதுக்கு ஆளு லகாம் ஆக்குறேன் இல்லான்டா அவன் பத்துக்கு எந்திர ஆக்குகோ வரும் கண்ட்ரோல் ஆக்குகோ யாரும் இல்லை சரிங்க இன்னத்தும் வேஸ்ட் வேஸ்ட் பாடி அப்ப அங்கே நான் பார்த்துங்க அவட யாரும் கண்ட்ரோல் ஆக்குகோ இல்லான் அப்ப கான்சியஸ்லி நாங்கள் ஒரு ஆள் ஒரு ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் நாங்கள் இதாக்கோ ஆவுலான்ட்டு நாங்கள் பெச்சான்ட்டா இங்கு நாங்கள் பின் அது அவரே
1: இல்லை
0: கண்ட்ரோல் எடுக்கோக்கு நாங்கள் கான்சியஸ்லி நாங்கள் எடுத்தான்ட்டா இங்கு அது நாங்கள் எடுக்கோக்கு 100% நாங்கள் சான்சஸ் உண்டு பட் நாங்கள் எடுத்துலான்ட்டா இங்கு அது அதுக்கு நாங்கள் எடுக்கோக்கு அவரே இல்லை இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறேன் நான் ஜெண்டு நம்தோ இதுக்கு அந்தரோ குதிரை ஓகே ஜெண்டர் அம்த குதிரை இப்போ நீங்கள் ஒன்று ரேஸில் ரேசிங்குக்கு யூஸ் ஆக்குற போல குதிரை அதே போல் இதுக்கு பாராத்தல் எடுத்தோம் போண்டாரலே மங்கிழ்த்த டைம்கெல்லாம் அது ஜெண்டரோ ஆட்டிடியூட் வேறமே உண்டு அல்லே இதே சொன்னீங்க பயங்கர ஸ்மார்ட் எந்தும் அப்பறை பிற நோக்கு இல்லை பயங்கர ஃபோக்கஸ்டு ஓடணும் ஓடுறோம் இதுலேயுமே ஃபோக்கஸ் ஆக்கி ஒன்றுக்கிறோம் நான் ஃபர்ஸ்ட் பர்னும் சொல்கிற ஒரு ஃபோக்கஸ் ஆக்கி ஒன்றுக்கிறோம் மாத்திரம் ஈ மங்கிழத்துக்கு உள்ள கூட மங்கிழத்துக்கு உள்ள ஒரு ஆ குதிரை உண்டலே அதில் ஸ்டைலே வேறு அதுக்கு பேனாய பாஸ் சம்மை பாஸ் நீங்க எல்லாரும் துள்ளித்தும் டான்ஸ் ஆக்கித்தும் மெல்ல மெல்ல மெல்ல போன்ற ஒரு ஸ்டைல் அப்போ நான் கேட்குறோம் இதே ஒரு ரைடர் ஈ ரைடருக்கு அவன் தச்சு திக்கிறானாலே இப்போ ஆ ரேஸுற குதிரரோ மங்கிழத்துக்கு யூஸ் ஆக்கோ மங்கிழத்த குதிரரோ ரேஸுக்கு யூஸ் ஆக்குற போல ட்ரைனிங் கொடுக்கோ அவரா இல்லை
1: அவரு
0: கண்டித்தா ஐத்த அவரு அத்தரமே உள்ள நாங்கள பணி இப்போ நாங்கள மைண்ட் எந்த ஆயிடுச்சு நீங்க மங்கிழத்துக்கு வேணா குதிரை வில உண்டு அதுல நாங்க எந்த ஆக்கோன்னு சொன்னீங்க ரேஸுக்கு வேணா குதிரை வில நாங்க தெல்ல அதுல மாடிஃபை ஆக்கணும் தெல்ல ட்ரைனிங் கொடுத்தீங்க மெய் அவரு
1: எஸ் ஓகே அதில் குறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அனுபவிச்சிக்குவார் சந்திரக்கிற டைங்க ஆ ரூபத்தில் உள்ள கேட்டது ஸோ அதில் ஏதாவது ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் ஆக்குறேன் டைங்க
0: இப்போ நன்றிட்ட ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கொஞ்சாண்டு இருக்க பந்தினாலும் எனக்கு பேடி ஆகும் ஸ்கூலுக்கு போக பேடி ஆகும் பயங்கர பேடி ஆகும் எந்த பேடி ஆகும் எந்தும் நக்கு பிடியில ஓட போகும் நக்கு எந்திர ஆக்கணும் எந்திர ஆக்கணும்னு நக்கு பிடியே ஆகல சொன்னா உஷாரு லால் 85% அவளுக்கு எக்ஸாம் 10th அவளுக்கு மார்க்ஸ் கிட்டிரு அங்கே எந்தும் எந்தும் எந்தும் இல்லாத பெண் எந்தும் அல்ல அப்போ நான் கேட்டேன் ஓட பேடி ஆகிறோம் பிடியில மேம் சொன்னால் இன்னொருக்கு கேட்டேன் ஓட பேடி ஆகிறோம் சார் இல்லை பிடியில இன்னொருக்க கேட்டேன் அங்கே ஒரு 4-5 பட்ட கேட்டு தான் வச்சிருந்தாலும் பைத்ரோல் கேந்திரமா வரும் போகும்போதுக்கு இங்கே பயத்துறவுள் கேந்திரமாக வரும் எங்கே ஃபீல் ஆகும் கேட்டேன் சரிங்க மைண்ட்ரு நீங்கள் சமாகம் இல்லை குறா மைண்ட்ரு அவட கண்ட்ரோல் ஆக்கி உண்டுள்ள ஓல தடிர கம்ப்ளீட் ஆயிட்டு கண்ட்ரோல் ஆக்கி உண்டுள்ள ஆ சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்போ அது சென்னு உண்டுண்டு நீ போயெங்கு நிக்கிமேந்திர அது ஆ ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து உண்டுள்ளு அப்ப நான் கேட்டேன் எங்கன ஃபீலிங்ஸ் ஆ ஃபீலிங்ஸ் எனக்கு எங்கன போல வரும் ஒரு பால் இங்கே திரிஞ்ச போல வரும் சொன்னால் ஒரு பால் திரிஞ்ச போல வரும் ஆ பால் ஏ சைடில் திரியிறோம் கேட்டேன் நான் இது இப்போ விஷுவல் இப்போ நீங்கள் இப்படியாக உண்டு இதெல்லாம் விஷுவல்ஸில் கண்டு உண்டுள்ளோ இதோ എന്താക്കിയാൽ ഞാൻ ചെന്നേ ഓക്കെ അത് അതൊരു ആൻറ്റി ക്ലോക്ക് വൈസ് തിരിഞ്ഞോണ്ടുണ്ടോ ചെന്നാൽ ബോൾ ഇങ്ങനെ തിരിഞ്ഞ പോലെ ഓർ മാം രണ്ട് ബൈത്രോൾക്ക് എന്ത്രമാവും അപ്പൊ എന്ത്രമാവർ ചെല്ലുമ്പോൾ കയ്യിലും കാട്ടിയോണ്ടുള്ള തിരിഞ്ഞ പോലെ അപ്പൊ ഞാൻ കേട്ടെ അത് ഉൾട്ട തിരിക്കുക അവരാ കേട്ടെ ബോൾ നീ ഉൾട്ട തിരിവല്ല ഈ ബോൾ ചെല്ലത് ബൈത്രോൾക്ക് എന്ത്രമാവുന്നത് ആക്ച്വലി സബ് കോൺഷ്യസ്ലി അവളെ തലയില തെച്ചിര് ഞാനവളെ കോൺഷ്യസ്ലി ചേഞ്ച് ആക്കുപാട്ടെ ഞാൻ ചെന്നെ ഉൾട്ട തിരി ആ ബോൾ ഇപ്പൊ നിക്ക് എങ്ങനെ അവരും അതെന്താ അങ്ങനെ ആയോ കേട്ടാൽ സഡൻ നക്കെല്ലാം ഇടീ ബ്രൈറ്റ് കണ്ടോ എന്ത് ഉണ്ടോ ചിമ്മ പലായി ഉണ്ടിന്ത് നക്കിപ്പോ അങ്ങനെ ആയി ഉണ്ടില്ല ചെന്നാൽ ഞാൻ ചെന്നെ ഇന്നോർക്ക് അങ്ങനെ മേ തിരി ഇതെല്ലാം ഫാസ്റ്റ് ഇന്നത് സ്ലോ ആക്കിയിട്ട് തിരി മെല്ലെ മെല്ലെ മെല്ലെ ഇതും ഉള്ളു ചെനെങ്ക് കോൺഷ്യസ്ലി തെല്ലു തെല്ലു നങ്ങ ചേഞ്ച് ആക്കിയാണ്ടെങ്കിൽ ചെറിയ നിങ്ങൾക്ക് ഇതിപ്പോ ഒരു ഇതെന്ത്ര ബിസിയാണ്ടായിത്തിക്കൂ ബട്ട് സയൻസ് ഓഫ് മൈൻഡ് മൈൻഡ് സയൻസ് നിങ്ങൾ പഠിച്ചാണ്ടായെങ്കിൽ ഇത് ചുമ്മ സിമ്പിൾ ബിസിയാ ബേസിക് ഇമോഷൻസ് ഇപ്പൊ അർസ പണ്ടത് എക്സാമ്പിൾ അർസ പണ്ടതും നമുക്ക് പിടിയേ ഇല്ല എങ്ങനെ കൺട്രോൾ ആക്കുറോം സാധാരണ
1: എല്ലാവർക്കും പ്ലാസിബോ എഫക്ട് കൊടുക്കോ ഇതും കൂടെ ഒരു കോളർ ഉണ്ട് യാരു കേക്കുക ഹലോ
2: ನಮಸ್ತೆ
1: ನಮಸ್ತೆ ನಮಸ್ತೆ ಯಾರು ಮಾತನಾಡ್ತಿರೋದು ಅಶೋಕ್ ಮಂಗಳ ದೇವಿ ಹೇಳಿ ಸರ್
2: ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಮಗೊಂಡಿದ್ದೀರಿ
1: ಮೇಡಮ್ ಇದ್ದಾರೆ ಮೈಂಡ್ ಟ್ರೈನರ್ ಅವರು ಹೌದು ಹೌದು ಹೇಳ್ಬಹುದು ನಿಮ್ಮ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇದ್ರೆ ಕೇಳ್ಬಹುದು ಅವ್ರು ಪರಿಹಾರ ಕೊಡ್ತಾರೆ
2: ಈಗ ಒಬ್ಬನಿಗೆ ಜ್ವರ ಬರ್ತದೆ
1: ಓಕೆ
2: ಜ್ವರ ಬಂದ್ರೆ ಅವರು ಸಣ್ಣದಿಂದಲೇ ಬೇರೆ ಒಂದು ಕಡೆ ನದಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ಅವನು ದೊಡ್ಡಾದ ನಂತರ ಅವನಿಗೆ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಜ್ವರ ಬರ್ತದೆ ಜ್ವರ ಬಂದು ಅವರು ಒಂದು 10-12 ವರ್ಷ ತನಕ ಒಂದೇ ಕಡೆ ಹೋಗ್ತಾರೆ
1: ಅಂದ್ರೆ ಒಂದೇ ಡಾಕ್ಟರ್ ಬಳಿ ಮಾತ್ರ ಹೋಗ್ತಾರೆ
2: ಏನಾದ್ರೂ ಕೈಕಾಲು ನೋವು ಜ್ವರ ಬಂದು ಒಂದೇ ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಹೋಗ್ತದೆ
1: ಓಕೆ
2: ದೊಡ್ಡಾದ ನಂತರ ಮಕ್ಕಳು ಕೇಳುದಿಲ್ಲಲ್ಲ ಅವ್ರ ಜ್ವರ ಬಂದೇ ಬೇರೆ ಅದು ಯಾವ ಡಾಕ್ಟರ್ ಯಾಕೆ ಮಾಡ ನಾವು ಬೇರೆ ಡಾಕ್ಟರ್ ಹೋಗುವ ಅದೇ ಬೇರೆ ಡಾಕ್ಟರ್ ಕಡೆಗೆ ಹೋದ್ರೆ ಮದ್ದು ಕೊಡುದು ಒಂದೇ ಅಲ್ಲಿ ಗುಣ ಆಗುದಿಲ್ಲ ಅದೊಂದು ಭ್ರಮೆ ಏನಂತ ಅದೊಂದು
1: ಪ್ರಶ್ನೆ
2: ಅಲ್ಲಿ ಗುಣ ಆಗುದಿಲ್ಲ ಅವನು ಮತ್ತೆ ಅದೇ ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಹೋಗ್ತಾನೆ ಅದೊಂದು ಭ್ರಮೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ ಮತ್ತೊಂದು ಮಕ್ಕಳು ಮಕ್ಕಳು ಒಂದು ಆಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಅಂಗಳದಲ್ಲಿ ಆಡ್ತಿರ್ತಾರೆ ಎಷ್ಟು ಕಡಿದ್ರು ಅವರು ಆಡುದು ಆಡ್ತಿರ್ತಾರೆ ಅದೊಂದು ಭ್ರಮೆ ಹಾಗೆ ಯಾಕಂದ್ರೆ ನಾವ್ ಎಷ್ಟು ಕಡಿದ್ರು ಅಷ್ಟು ಜೋರ ಕಡಿದ್ರು ಅವ್ರು ಕೇಳುದಿಲ್ಲ
1: ಓಕೆ ಓಕೆ
2: ಅದೊಂದು ಭ್ರಮೆ ಏನಂತ ಗೊತ್ತಾಗ ಮತ್ತೊಂದು ಕೆಲವರು ಟೆನ್ಷನ್ ಮಾಡಿ ಕೂತ್ಕೊಳ್ತಾರೆ
1: ಹೌದು ಹೌದು ಹೌದು
2: ಒಂದೇ ಟೆನ್ಷನ್ ಅಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಎಂತ ಹೇಳುದು ಕೇಳುದಿಲ್ಲ ಮತ್ತೆ ಒಂದ್ಸಲ ಜೋರು ಕರಿವಾಗ ಒಮ್ಮೆಲ್ಲ ಇದು ಮಾಡ್ತಾರೆ ಅದೊಂದು ಅದೇ ಬ್ರೈನ್ ಮಿಸ್ಟೇಕ್
1: ಅಂದ್ರೆ ನೀವು ಹೇಳುವುದು ಟೆನ್ಷನ್ ಆದ್ರೆ
2: ಈಗ ಕೆಲವರು ಮನೆಯಲ್ಲಿ ಟೆನ್ಷನ್
1: ಕುತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ
2: ನಾವು ಎಷ್ಟು ಕೇಳಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ಅವರಿಗೆ ಪರಿಚಯ ಇರ್ಬೇಕು ಅದೇ ಒಂದ್ಸಲ ಒಮ್ಮೆ ಇದು ಮಾಡ್ತಾರೆ
1: ಸರಿ ಸರಿ ಸರಿ ಓಕೆ ಎಸ್ ರೇಡಿಯೋದಲ್ಲಿ ಕೇಳಿ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ ಎಸ್ ಊಡೆ ಅಲ್ಲಿ ಕೇಟುಂಡುಲ್ಲಂಕಿತು ಕೊರಿಯ ಪ್ರಶ್ನೆ ಅಂದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಒಂದು ಸೈಡ್ ಭ್ರಮೆ ಕೇಟೊಂಡುಂಡು ಒಂದು ಸೈಡ್ ಭ್ರಮೆ ರಬಿಸಿಯದಲ್ಲಿ ಕೇಟೊಂಡುಂಡು ಪಿನ್ನೊಂದು ಸೈಡ್ ಮಕ್ಕ ಟೆನ್ಷನ್ ಐತಿಕ್ಕರು ಚಂದ್ರ ಕನ್ನಡ ಇಪ್ಪ ನಂಗೆ ಅವರು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಪಾಯಿಂಟ್ ಇಕ್ಕೊಂಬೋದು ನಂಗೆ ಆಲೋಚನೆ ಓಡಬೇಕ್ರೆ ನಂಗೆ ಪೋಯ್ತು ಅವತ್ತು ಪೋಯ್ತು ಎತ್ತಿದ್ದಿಕ್ಕರೆ ஆலோசனை ஏதுல ஐக்கிற நாங்கள் இது எந்திர உச்சு கனசு ஹகலு கனசு இதில் இருக்கிற நாங்கள் பட் அவுத்து போய் தீத்திக்கிற அங்கே மக்கள் கூட டென்ஷன்ல தீக்கிறார் நாங்கள் பிழிச்சோண்டிக்கிற ஏதாவது ஒரு தலையில் இருக்கிறாரு பட் நீங்கள் இங்கே கேட்கும் போதுக்கு அங்கே பின்ன வந்து கேட்குறோம்ல நண்டு பிழிச்சாரா பிழிச்சாரன்ட்டு இரு பத்துல ஒரு சைடில் பிரம்மேற விஷயத்தில் விஷயத்தில் ஜண்டு பிரச்சனைகளை கேட்டுரு
0: அதே பிரமே சொல்றது ஒப்வியஸ்லி அது உண்டேமே என்ன சொன்னீங்க நாங்களோ நாங்க கொரிய அர்த்தமே ஆயோண்டிக்கல ஒரு ஒரு ஒரு இது எங்கன்னு சொன்னீங்க ஒரு வயசு ஒரு பெண்ணிங்க அயல் சேர்ந்த போல டாக்டரோட போய் தாம்பத்துக்கு எந்த சிச்சுவேஷன் ஆயிரு அது பேரம் மொத்த போகும்போதுக்கு ஹீலிங்கா உள்ள அது ஆல்ரெடி ஒரு பிலீஃப் சிஸ்டம் நாங்கள தலையில் வச்சு
1: திக்கிறோம்
0: இயால கையில் ஷிஃபா உள்ளோன்ட்டு ஒருத்தல எத்தனை வெளியே ராங் கான்செப்ட் அது ஷிஃபா தண்டது புடுறது டாக்டர் அல்ல சமா ஹயல் ஆக்கி வந்துட்டீங்க அங்கே ஒரு சோர்ஸ் மாத்திரம் நாங்கள் பின்ன எல்லாம் உள்ளோ ஒரு சக்தி நாங்க உண்டு ஒரு சக்தி உண்டு ஆ சக்தி எல்லாம் கண்ட்ரோல் ஆக்கி வந்துட்டுள்ளோ ஷிஃபா தரணுன்ட்டாங்க எந்திரோண்டு மாத்திர ஆ கான்செப்ட் அங்கு கிளியர் ஆகி திக்கல ஸ்பெஷலி இப்போ மக்க காவட்டு பேரண்ட்ஸ் காவட்டு அஜ்ஜி மார்கள சாதாரண வயசுறாங்கல்ல ஓர்த்தோல ஒரு இன்சிடென்ட் எங்க நான் சொன்னேங்க டாக்டர் கொடுத்தோன்ட்டு இந்த மருந்து ஒரு மருந்து கொடுத்தோன்ட்டேன்னு ஐ பெண்ணிங்க சொம்ம வயசாகும் போதுக்கு டாக்டர் மறைச்சி போயிடுது அப்ப இ பெண்ணிங்க எந்த ஆக்கணும் டாயத்துல இ பெண்ணிங்க பிடில டாக்டர் மறைச்சது சொன்னாங்க ஐமா ஆல்மோஸ்ட் அவுத்துல தேய்க்கிறோம் மோன் கொம்பை தெப்போம் மருந்தெல்லாம் கொம்பை கொடுக்குறோம் மருந்து இது டாக்டர் மறைச்சி தின்ட்டு எங்கன செல்றோம் மறைச்சிங்க இப்ப ப்ராப்ளம் யார் அது ஹோமியோபதிக்கு ஒரு மருந்து எடுத்தோம் தின் டைம் அப்ப யால் எந்த ஆக்கிட்டு சொன்னீங்க ஒரு நாள் வந்து ஜாவுக்கு வந்து ஒரு பூஸ்டர் ஹார்லிக்ஸ் ஒரு பேக்கெட் கொமந்து பட்டர் பேப்பர் உண்டல்ல நாங்களும் நாங்கள் கேக்குகள்ல யூஸ்
1: ஆகும்
0: அங்கத்ததெல்லாம் கொமந்து சரிய சரிய கட் ஆக்கிட்டு எல்லாத்துக்கும் பூஸ்டர் பொடி இது ஹார்லிக்ஸ் பொடி அது இட்டுத்து சந்த அதே போல கெட்டித்து கொடுத்துத்து இது மருந்து டாக்டர் தந்துரும் சந்து கொடுத்து
1: கொடுத்து
0: ஐமா அதே போல மெயின் எந்த நார்மல் ஐமக்கு எந்த ப்ராப்ளம் மருந்து கொடுத்துட்டே இல்லை டாக்டர் தந்தா மருந்தே கொடுத்துல பொடி சொல்றது எந்த உண்டு அது கொடுத்துட்டே இல்லை ஐமகு ஹீலிங் ஆயோன்ட்டேன் எல்லாம் பிலீஃப் சிஸ்டம் பிரமே சொல்றது உண்டேமே எந்த ஜனங்க பண்டுலின்ட்டு உள்ளது இப்ப நான் ஜோயிர பிசியா சென்னே அது அங்கனமே உள்ளோ இப்ப நமக்கு பிரமேன்ட்டு இப்ப ஆறும் நாங்க நோக்கித்துல ஜோய் சொல்ற வஸ்திரம் அது எங்க நாங்க வந்துட்டு அப்ப அது ஒன்னும் அங்கே வந்தல பின்னொன்னுள்ளோ பிரமே சொல்றது நங்கது டோட்டலி நங்க அதுல எக்ரி ஆக்கோ கௌரு அது அங்கனமே உள்ளோ அப்ப அதுல டினை ஆக்கோ கௌல நாங்க
1: பின்னாடி சைட்ல இது நாங்க ஏதாவது ஒரு கான்சியன்ஸ் இருக்கிறா சென்னிட்டு இப்ப நாங்க ஒரு டென்ஷன்ல இருந்தப்ப நாங்க ஆறு ஒருத்தர் பீச்சேன்னு அவனு கொந்தே ஆகல பின்ன கேக்குற நீ ரெண்டு பீச்சேன்ட்டு சென்னைங்க அவனு ஏதாவது ஒரு பிரம்மா லோகத்துல இருக்கிற நாங்க இப்ப காடியில போயிட்டிக்கும் போது கூட அவர்த்தோல் நாங்க சரி இருக்கிற எதிரில் எந்திரா இந்த காடி நின்று அவர்த்தோல் பிரேக் இட்டதெல்லாம் கரெக்ட் இருக்கிற பின்னா மொத்தத்தில் சளி சைத்துள்ளங்கிட்ட ஒரு ரோடு கிட்ட இருக்கிறேன் நாங்களே மைண்ட் ஓடகா போன்றோம் ஆயின்ட்டா நாங்க பின்னா மொத்தத்துக்கு அவுத்து போய் தெத்திதால் நான் ஊர்த்தோல் வந்து தெத்தியன்ட்டு ஆ ரூபத்தில் ஒரு பண்டு அது எந்திரே
0: அதே நான் சொன்னோம் மைண்ட் லாங்குவேஜே உள்ளோ
1: மூணு வஸ்து
0: கண்ணில் நோக்குறதும் கண்டல் இப்போ நாங்கள் ஒர்க் ஒர்க் ஒருத்தோல் ஆகிருச்சுனே ரெண்டாவது ஒரு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறோம் நக்கு ஒரு ட்ராஜிக் ஒரு இன்சிடென்ட் ஆகி தின்த்து நான் சரியே கும்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் அப்பா நண்ட ஒரு லைஃப் அண்ட் டெத் ஒரு கான்செப்ட் அது நமக்கு நீங்கள் அட்டாக் ஆகுகல்ல பந்தினாரப்பா நாங்களும் நாங்கள் அது பயங்கர நண்டடி ஃபேமிலி பேடிச்சித்து நாங்கள் சொம்ம பேடிச்சித்து அப்போ நான் மாத்திரம் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஆகும்போது உண்டல நக்கு ஐ அங்கலோ எந்திரமா ஒரு கலர் நக்கு ஆயத்துல ஆ கலர் ரச்சு பயங்கர ஒரு பேடி வந்து அப்பா இது எங்கே நான் கண்டோம் தின்த்து நீங்க ஆ கலர் இட்ட ட்ரெஸ் ஆல்மார் பந்தா சாத்துக்கு நக்கு வாபஸ் ரீலீவ் ஆயோண்டுல ஆ இடி இன்சிடென்ட் நாங்க வாபஸ் காண்டோம் வாபஸ் காண்டோ சொல்லும் நான் அப்ப ஆரோட்ட பல்க்க வரில நக்கு காலி பெர்க்ரு நான் நாக்கு ஆ பிஸி எடுக்கோகே ஆகும்ல இப்ப அலமதுல இல்ல இது எல்லாம் இத்தர நாக்கு பல்க்க வரையோக அவரு நான் நிறுத்தே இல்ல சரிங்க அத்தர அது நாங்கள ஒரு லோக்கமே வேற இதுக்கு போகும் நாங்கள மைண்ட்ல ஆ உள்ளமே லாங்குவேஜ் அதே மாதிரி
1: போட்டோ ஐக்கு முதல் ஒரு காலர் உண்டாரு கேக்க ஹலோ
3: ஹலோ
1: சார் நமஸ்தே நமஸ்தே ஜெயபிரகாஷ் குர் அவரே மேடம்
0: நமஸ்தே சார்
3: ಆಗದಿಂದ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ನೀವು ಒಂದಷ್ಟು ಅರ್ಥ ಆಯ್ತು ಮೇಡಮ್ ಭಾಷೆಯ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ನೀವು ಮಾತಾಡ್ತಾ ಹೇಳಿದಿರಿ ಮೇಡಮ್ ಮದುವೆಯ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಳಸುವ ಕುದುರೆಗೆ ಬದಲಾಗಿ ರೇಸ್ ನಲ್ಲಿ ಬಳಸುವ ಕುದುರೆ ಅಂತ ಆಗ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲರ ನನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಸ್ಟ್ರೆಸ್ ಅದೇ ಆತಂಕದಿಂದಾಗಿ ಬಿಪಿ ಅಥವಾ ಶುಗರ್ ಇದು ಹೆಚ್ಚಾಗ್ತಾ ಇದೆ ಮತ್ತು ಎಲ್ಲರಿಗೂ ರೇಸ್ ನಲ್ಲಿ ಆಗುವ ಕುದುರೆ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟಾ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವು ಹಾಗೆ ಹೇಳುದು ಎಷ್ಟು ಸರಿ ಅಂತೇಳಿ. ಯಾಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಮದುವೆಯ ಸಂದರ್ಭದ ಕುದುರೆ ಮತ್ತು ರೇಸ್ ನ ಕುದುರೆಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾಕಿರ್ಬಾರ್ದು, ಆ ರೀತಿಯ ಮನಸ್ಸನ್ನು ಆ ರೀತಿ ಮಾಡಬಾರ್ದೆ, ನೀವು ಏನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸಿದ್ದು ಮೇಡಮ್? ಈ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ಪಷ್ಟೀಕರಣ ಬೇಕಿತ್ತು. ನಾನು ಉತ್ತರವನ್ನು ರೇಡಿಯೋದಲ್ಲಿ
1: ಕೇಳ್ತೇನೆ. ಓಕೆ, ಧನ್ಯವಾದಗಳು ಸರ್. ಕನ್ನಡ ತಲುಪಿನಿಂಚಲ್ಲಾದ್ರೆ ಅಯ್ಯಲದೇ ಕೇಳ್ಕೊಂಡ್ರು ಅವರು ಕೇಳ್ತಾ ಇರುವಂಥದ್ದು ಅದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ. ಯಾಕೆಂದರೆ ಇವಾಗೆಲ್ಲ ಆತಂಕ, ಭಯ, ಉದ್ವೇಗ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯ ಒತ್ತಡಗಳಿಂದ ಕೂಡ ಇರ್ತಾರೆ, ಆ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಆಗುತ್ತೆ ಅಂತ.
0: ನಂಗಲು ಬ್ರೈನ್ ಉಳ್ಳ ಕೆಪಾಸಿಟಿ ಉಂಡಲೆ, ಬ್ರೈನು ನಂಗಲ ಮೈಂಡ್ ಜಂಡಲು ಉಳ್ಳ ಕೆಪಾಸಿಟಿ ಅಹಸನುಲ್ ಹಲಕ್ಕಂಡುಲು ಚೆನ್ನಾಗಿ ಎಲ್ಲ ನಮ್ತಲು ಸುಪೀರಿಯರ್ ಲೆವೆಲ್ ಉಳ್ಳೋ ನಂಗೆ.
1: ಓಕೆ ಓಕೆ.
0: ಈ ರೇಸರ ಕುದುರೆರ ಕಾಣ್ತೀವಿ ನಂಗೆ ಕಪ್ಪರ್ತೆ ನಂಗೆ ಹಾಕುಗ ಅವರು ಉಳ್ಳ ಎಂದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ನಂಗೆ ಇದು ನಂಗೆ ಆಗಂಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಉಂಡು, ನಕ್ಕ ಈ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಉಂಡು, ನಕ್ಕ ಇದ್ರ ಚಂದ ತಾಯಿ ಹೊಂಟಿಲ್ಲ ಚೆಲ್ರ ಈ ಲಿಮಿಟಿಂಗ್ ಬಿಲೀಫ್ಸ್ ನಂಗೆ ಅಂದ್ರೆ ಚಂದ ಉಂಟಲ್ಲ ಚೆನ್ನಂಗೆ ನಂಗಲ್ಲ ಬಿಲೀಫ್ ನಂಗ ನಂಗಲ್ಲ ಮೇ ವಿಶ್ವಾಸ ಅಂತ ನಂಗೆ ಎಂದಾಗ ಅದ್ರ ಚುರುಕಿತ್ ಬೇಕಿರು ಇದು ನಂಡಕೊಂಡು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಅಂಡ್ ಆರ್ ಚೆನ್ನು ನಂಗಲಕೊಂಡು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಇಪ್ಪ ನಂಗ ಯೂಶಲಿ ನಾನು ಇಪ್ಪ ಆ ಕ್ವೆಶನ್ ಕೇಕ್ ಆರ್ ಚೆನ್ನು ಅಲ್ಲ ನಕ್ಕ ಫೀಲ್ ಅವರು ಹೆಂಗನ ಫೀಲ್ ಅವರು ನಿಕ್ಕಾಗ್ರೆ ಹಂಗನ ಕುರಿಯ ಕ್ರಾಸ್ ಕ್ವೆಶನ್ ಕೇಕೊಂಬೋದ ಹಂಗ ಅರ್ಥ ಅವರು ಅಲ್ಲ ಮ್ಯಾಮ್ ನಾನು ಇದ್ರ ಮುನ್ನೊಲ್ಲಪ್ಪ ಅದ್ರ ಕಾಂಟಿನಲ್ಲದ್ ನಾನು ಹಾಕಿರ ಅಂಡ್ ಅಪ್ಪ ಈ ರೇಸರ ಕುದುರೆ ಎಂದೂ ಅಲ್ಲ ಕಂಪೇರ್ ಹಾಕಿ ನಾನು ಜಸ್ಟ್ ಅವ್ರ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಚಂದ್ರು ಅದ್ರ ನಡು ಲಿಕ್ಕೊಂಡು ಅಗತ್ಯೋ ಇಲ್ಲ ಅದ್ರ ಕಾಂಟಿ ಯಾರೇ ಬೋ ಅಲ್ಲ ಮಾರು ಅದ್ರ ಕೊರೋಡಿಲ್ ನಿಂಗ ಹಾಕಂಡ ಅಂದ ಚೆನ್ನಂಗ್ ಕೊರಿಯಂಗ ಚಲ್ರಾರು ನಕ್ಕ ಡಯಾಬಿಟೀಸ್ ಇನ್ನ ಸಬಲು ನಾ ಕೀ ಪಣಿ ಹಾಕೋಗ ಅವ್ಲೆ ನಂಗೆ ಹಿಂಗನ ಇನ್ನ ಸಬಲು ನಾ ಕೀ ಪಣಿ ಹಾಕೋಗ ಅವ್ಲೆ ಆರ್ ಚಂದ್ರ ಹಿಂಗನ ಹಾಕೋಗ ಅವ್ಲೆ ಅಂತ ಚಲ್ರದು
1: ಹಂಗಂತ
0: ಎತ್ತರ ಮಾಲುಲ್ಲಾರ್ ಓಡ್ತೋಲ ಕ್ಯಾನ್ಸರ್ ಫೈಟ್ ಹಾಕಿರಾ ಚೆನ್ನಂಗ್ ಖಾಲಿ ಮೆಡಿಟೇಷನ್ ವಿಜುವಲೈಸೇಷನ್ ಹಾಕಿ ಹಾಕಿತ್ತು ಕಂಪ್ಲೀಟ್ ಕ್ಯಾನ್ಸರ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹಾಕಿರಾರ ಅದು ಅಂಗ ಶಿಫಾ ಹಾಕ್ರು ನಾನು ಚೆಲ್ಲಿಲ್ಲ ಅದ್ರವ್ರು ಆ ಶಕ್ತಿರ ನಾನು ಇಪ್ಪ ವಿಶ್ವಾಸ ವೆಚ್ಚಿತ್ತು ನಾನು ಚೆಲ್ರು ಮಾತ್ರ ಉಳ್ಳ ಎಂದ್ರೆ ಚೆನ್ನಂಗ್ ಅಲ್ಲಮೇ ಚಂದ್ರ ನಂಗೆ ನಂಗಲೋ ಇಪ್ಪ ಕುರಾನ್ಲೇ ನಂಗೆ ಚಂದ್ರ ಅಂದ್ರೆ ಚೆನ್ನಂಗ್ ನಿಂಗಲೋ ಸ್ಟೇಟ್ ನಿಂಗಲೋ ಕಂಡೀಷನ್ ನಾನು ಚೇಂಜ್ ಹಾಕಲ್ಲ ನಿಂಗ ಎತ್ತರ್ತೋಲೋ ನಿಂಗ ಚೇಂಜ್ ಆಗಲ್ಲ ಅಪ್ಪ ನಿಂಗಲ ಮೈಂಡ್ ಸೆಟ್ ನಿಂಗ ಚೇಂಜ್ ಹಾಕಿಂಗ್ ಥಾಟ್ ಪ್ರಾಸೆಸ್ ಚೇಂಜ್ ಹಾಕಿಂಗ್ ಅಪ್ಪತ್ತಿಗಪ್ಪ ಇದೆಲ್ಲ ಚೇಂಜಸ್ ಬಂಡ್ ನಕ್ಕೆಂದ ಹಾಕೋಗ ಅವ್ಲ ಚಿಲ್ರ ಕ್ವೆಶನ್ ನಂಗ ಕೇಕೋನವ್ರು ಈ ಕಾನ್ಶಿಯಸ್ಲಿ ನಂಗ ಕಂಟ್ರೋಲ್ ಇಡ್ತಿಂಗ್ ಇದು ಸಬ್ ಕಾನ್ಶಿಯಸ್ ನಿಂಗಲೊಟ್ಟು ಚಂದ ಉಂಡ್ರಲ್ಲ ಅದು ಡಯಾಬಿಟೀಸ್ ಉಂಡು ನಿಕ್ ಹಾರ್ಟ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಉಂಡು ಅಂಗನ ಸಬ್ಲು ನಿಕ್ ಓಡೋಗ ಅವ್ಲ ನಿಕ್ ಹಿಂಗ ನಾವ್ಲ ನಿಂದ ಕಾಲ್ ನಂಬಲ್ಲ ಮುಟ್ಟು ನಂಬಲ್ಲ ಅಂಗನ ನಿಕ್ ಹಿಂಗನ ದೇಕೋಗ ಅವ್ಲ ಆರ್ ಚೆನ್ನು ನಕ್ಕಾವ್ಲ ನಂಗೆ ಹಾಕಿ ಅಂಟ ಹೆಂಗಂದ ಆವ್ಲ ಚೆಲ್ರದುಂಡಲ್ಲಿ ಈ ಥಾಟ್ ಪ್ರಾಸೆಸ್ ಚೇಂಜ್ ಆಗಿತ್ತು ನಂಗೆ ಹಾಕಿಂಗ್ ನಂಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆವ್ಲ ಇದ್ರೆ
1: ರೇಸರ್ ಕುದುರೆ ಅಂತಿ ಅಪರ್ತೆ ನಂಕ ಹಾಕೋದು ಸಾಧ್ಯ ಉಂಡು ಉಂಟು ಚಂತ ಇಟ್ಟಿಕ್ರೆ ಅನುಪಡ ನೀ ಪಲ್ಕವರ್ ನಿಟ್ಟಿದ್ದವರು ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಥ್ರೂ ಆ ರೂಪ ಥ್ರೂ ಲೆಂಕೆ ತು ಕಾನ್ಶಿಯಸ್ ರೇ ವಿಷಯದಲ್ಲಿ ಅದ್ರ ಚಲೋರು ಅನುಪಡ ಪಲ್ಕವರ್ ನಿಂಟಿದ್ದ ನಂಗೆ ಇದೇ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಬೇಸ್ಡ್ಲಿ ಚಂದನ ಕರಟೆ ಮೂನ್ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಉಂಟು ಸೊ ಅಭಿಸಿಯತಲ್ಲಿ ಫಿಯರ್ ಅದು ಇದೆಲ್ಲ ಬಂದು ಚಂದನ ಕರಟೆ ಇಂಡು ಕೂಡ ಚೊಮ್ಮೆಲ್ಲ ಭಯ ಫಿಯರ್ ತಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಇತ್ತುಂಡು ಚಂದನ ಕರಟೆ ಇದೆ ಈ ಉದ್ವೇಗ ಭಯ ಇದೆಲ್ಲ ಇಂಡು ಸಾಧಾರಣ ಮೈತೆ ನಂಗೆ ಚರಿ ಮಕ್ಕಳ ಟೈಮ್ ಕೂಡ ಕಾಣಗು ಸಾಧ್ಯ ಆಯ್ ಉಂಟುಂಡು ಒರ್ ಸೈಡ್ಲ ನಂಗೆ ನೋಕು ಪಾಯಿಂಟ್ ಕರೆಂಟ್ ಆಯ್ ಚರ್ಚರಿಯ ಮಕ್ಕ ಚರ್ಚರಿಯ ರೀಸನ್ಲು ಕೊಂಡಿತು ಕೂಡ ಏನು ಸುಸೈಡ್ ಆಕ್ರಂಕೆ ತೋರು ಪ್ರಯತ್ನ ಸೊ ಇದು ಎಂದುಕೊಂಡಿತ್ತು ಒರ್ ಸೈಡ್ಲು ನಂಗೆ ಚಲ್ಲ ಚಂದನ ಕರಟೆ ಅಂಕ ಬೇನಾಯಿ ರೂಪತ್ತಲ್ಲ ವಾತಾವರಣ ಕಿಟ್ಟಿ ಹೊಂಟಿಲ್ಲ ಆ ಕ್ಲೈಮೇಟ್ ಎಂದ್ರುಂಡ ಆ ನ್ಯಾಚುರಲ್ ಕ್ಲೈಮೇಟ್ ಅದು ಕರೆಕ್ಟ್ ಆಯ್ತು ಅಂಕೆ ಕಿಟ್ಟಿ ಹೊಂಟಿಲ್ಲ ಅಂತ ಚಂತ ಇಟ್ಟಿಕ್ಕೆ
0: ಉಳ್ಳ ಎಂದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಜಂಡ ನಮ್ನಿಕ್ರು ಫಿಯರ್ ಫೋಬಿಯಾ ಒಂದು ಫಿಯರ್ ಚೆನ್ನಂಟ ಹಿಂಗ್ ಪೇಡಿ ಚರಿಯ ನಮ್ದ ಪೇಡಿ ಅದು ಆಕ್ಚುಲಿ ಪೇಡಿ ಚೆಲ್ರದು ನಂಗಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ ಐತಿಕ್ರು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಚೆಲ್ರು ತೀ ತೀ ಮುಟ್ಟ ಬಂತಂಟ ಅಂಬತ್ತು ಅವ್ರ ಪೇಡಿ ಬಂಡ್ ಅದು ನ್ಯಾಚುರಲ್ ಆಯ್ತಲ್ಲ ಅದು ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ನಕ್ಕ ಚೆಲ್ರು ಅದ ಇದು ತೀ ಉಂಡು ನೀ ಹೋಗುತ್ತೀರಾ ಡೇಂಜರ್ ನಿಂಕ್ ಅವಡ ಕಾಟಿ ಕೊಡ್ಕರ ಪೋಲ್ತವ್ರ ಫ್ರೆಂಡ್ ಐತಿಕ್ರು ಫಿಯರ್ ಕೊರಿಯಾ ಪಿನ್ನ ಬಂಡ ಫೋಬಿಯಾ ಫೋಬಿಯಾ ಚೆನ್ನ ಅಂಟ ಹೆಂಗಿಪ್ಪ ನಿಂಕ ಪಿಡಿಕು ಅನ್ರಿಯಲಿಸ್ಟಿಕ್ ಆಯ್ತು ಬಂಡು ರಿಯಲ್ ಅಲ್ಲಾತದ್ರು ಫೋಬಿಯಾ ಚಂದ ಹಿಂಗೆ ನಂಗೆ ಇಂದ್ರಮ ಒಂದು ನಿರ್ಚಿತ ಪೇಡಿ ನಂಗಲ್ಲ ನಂಗೆ ಕ್ರಿಯೇಟ್ ಆಗಿತ್ತು ಬೆಚ್ಚದು ಇಪ್ಪ ನಾನು ನಂಡ ಬಿಸಿಯ ನಾನು ಚೆನ್ನಲ್ಲಿ ಅವ್ರ ಕಲರ್ ನಕ್ಕ ಪೇಡಿ ಆಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು ಇದು ನಂಡ ಫೋಬಿಯಾ ಆಯ್ತು ಅಂತ ಪಡಿ ಆಯ್ತಾ ಇದು ಫೋಬಿಯಾ ಫಿಯರ್ ನಂಗೆ ಆರು
1: ತೊಟ್ಟು ಟ್ರೆಂಡ್ ಫಾಲ ಇರಿ ಚಂದ್ರ ಕನ್ನಡ ಇಂಡಿ ಎಲ್ಲ ವರದಿಲು ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ ನಂಗೆ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಯಂಟುಳ್ಳಾರು ನಿಂಡ ಒಡಗೆ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಯಂಟುಳ್ಳಾರು ಚೊಲ್ರಂಕಿ ತೋರು ವರದಿ ನ್ಯೂಸ್ ಎಲ್ಲ ನಂಗೆ ಕಿಟ್ಟಿಕೊಂಡು ಸೊ ಇಪ್ಪ ನಂಗೆ ಅವರು ಬೈಲ್ ಡಡ್ಡಿಗೆಲ್ಲ ನಿಂಡೆಂಡು ಕನ್ನಡ ಹೆಂಗೆ ಅಥವಾ ಏದಾ ಅವರು ಫಂಕ್ಷನ್ಲೆಲ್ಲ ಹಿಂಗೆ ನಮಗೆ ನಿಂಡು ತಿಂದೆಂಟ ಹೆಂಗೆ ಅವ್ರತ್ತೆಲ್ಲ ವೀಕ್ನೆಸ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅವರು ಹಾ ಆಯ್ತು ನಕ್ಕ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಅವರು ಹಿಂಗೆ ತಿಂಗಂತ ನ್ಯೂಸ್ ಬಂದು ತಿಂತೆ ನಿಂಡೋಡೆಗೆ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಗಿರಿ ಹಂಗೆ ನಿಂಗೆ ಅಂತ
0: அசோசியேட் ஆயிக்கிற ஒட்டிக்கு கனெக்ஷன் காமன் ஆயிக்கிற இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்ற முன்னோல் ஒரு கொரிய வருஷம் முன்னோல் பெண் மக்களுக்கு பிளாங்க் கால்ஸ் வந்து ஸ்கேமர்ஸ் எல்லாம் கால் ஆக்குறோம் இல்லைங்க இப்போ ஸ்கேமர்ஸ் உள்ளாரு அங்கதெல்லாம் ஈ கால் பந்த சாத்துக்கு பேடி ஓடத்தோல நான் எத்தனை இன்டென்ஸ் ஆயிக்க நான் அதில் பிசை சொல்றோம் ஒருக்கொருக்க ஃபோன் பந்து பல்க இங்கந்த ஸ்கேமர்ஸ் எந்த எங்க பேண்ட் ஆகாது எந்த எங்க செல்றோ இல்லைங்க இல்லைங்க அங்கே பைசா கட் ஆகுறோமா இல்லை எந்த எங்க ஒரு அங்கே ஈவெண்ட் ஆய சாத்து பின் ஆள் மாதிரி ஃபோன் ரிங் ஆகும்ப பேடி ஸ்டார்ட் ஆகும்
1: ஓகே
0: ஃபோன் ரிங் ஆகும்போதுக்கே பேடி ஆக்சுவலி இது ஈ ஃபோன்றதும் ஈ ஒரு ஈவெண்ட்றது கனெக்ஷன் ஆயிட்டு வந்துடும் ஆக்சுவலி ஆ ஃபோன்ற ப்ராப்ளம் அல்ல அது நமக்கு மாத்திரம் ஆ ஃபோன் பின்னே ஹராம் பண்ணலாம் வரும் நமக்கு தொடகே பேண்ட் ஆன்ட்டு வரும் அத்தர பேடி ஆள் மார்க்கு பண்டு அங்கன பேடி ஆவுறாங்க உள்ளார் பேடிக்கிறாங்க உள்ளார்
1: ஒட்டார் இது பேடியில் நின்றுத்து எங்க நாங்க பருத்து பாரு ஸோ இதுக்கு உள்ளங்கத்த சொல்யூஷன் எந்திரே வேற வேற நமத்துல பேடி எங்க உண்டு ஒரு சைட்ல நாங்க நோக்க போயிட்டு இருக்கேன் இதுல நின்றுத்து எல்லாம் ஒட்டார இத்து நாங்க எங்கன பருத்து பாரு
0: உள்ள எந்திரச்சனை எங்கு நங்கு பேனாயிரம் நாங்களும் இமோஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு அவட சேஞ்ச் ஆக்குற போல தான் நாங்கள் ஈவெண்ட்ஸ் நாங்கள் கிரியேட் ஆக்கணும் ஒன்று எங்கன்னா சொன்னீங்க ஸ்டேஜுக்கு போண்ட எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறோம் ஸ்டேஜுக்கு 19 ஒரு பேடி நக்கின்னு நாங்கள் நான் நிறுத்தே இக்கால இப்போ ஒரு 500 ஆள் மாறு எதிர் நான் இங்கே நின்றுத்து பல்க்க வர்றேன் நான் நிறுத்தே இக்கால அப்பா நக்கு நான் சொம்ம செங்கே நக்கு ஆரோ இன்ட்ரோவர்ட் ஆயிட்டு நான் ஆரோட்ட பல்க்க வரையில் அங்கே நல்ல ரெண்டு பங்கிலத்த முன்னாலே நான் ஆள் தெரியல அங்கனமே இருந்தோம் அப்போ நான் நிறுத்தே இல்லை நக்கு இங்கே நல்லா ஒரு சிச்சுவேஷன் வரும் நான் இத்தனை முன்னோல் வருவேன் அப்போ உள்ள எந்திரச்சு சிறிய ஒரு டெக்னிக்கில் நான் அது யூஸ் ஆக்கி வந்துட்டுருந்தோம் ஸ்டேஜுக்கு போன முன்னாள் இப்போ நீங்கள் நிறுத்த ட்ரெயினர்ஸ் மாறல சாதாரண இப்போ நீங்கள் நோக்கி தந்தீங்க அங்கே பப்பு எடுத்து பண்ணுவோம் ஏசென்டாக்கி இது பண்ணாரே அது எந்திரோ காலி கனெக்ஷன் பில்ட் ஆக்கிரும் ட்ரெயினிங் செஷன் ஆகும்போத்துக்கு அங்கே ஒரு கனெக்ஷன் பில்ட் ஆக்கிரு கயிறோ ஃபிஸ்ட்ர ஜண்டா கட்டி பிடிச்சிட்டு அங்கே அங்கே இதர முன்னோல் எந்த இங்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் எந்திர ஆயிரும் அதுரோ கனெக்ட் ஆக்குறோம் கனெக்ட் ஆக்கிட்டு எஸ் என்று ஜோர்ல பொப்பிடுறோம் அதாகும்போத்துக்கு அது ஒர்க் ஆக்கித்தெந்தும் ஆக போண்டில்ல சப்கான்ஷியஸ்லி அது போகணுன்ட்டா எங்க ஒரு 15-20 டைம்ஸ் அதோட நீங்கள் ஆக்கியோன்ட்டிக்கோன் அங்கே ஆக்கேங்கு ஈ பேடி ரொட்டிக்கு ஈ பேடி பரம்பொத்து கொண்டலே எந்த சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் இதில் முன்னால் நீங்கள் ஆக்கிறார் நீங்கள் இப்போ நக்கு ஸ்கூலுக்கு போகு பேடி ஆ பேடிற டைம் ஆகும்போதுக்கு ஈ ஸ்கூலும் பேடி ஜண்டு கனெக்ஷன் ஆயிட்டு ஈ ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கள் இப்போ ஆ கிடாவரோட நாங்கள் கேட்டேன் எந்த சக்ஸஸ்ஃபுல் இதில் காண்டி முன்னோலும் ஈ பேடிர காண்டி ஈ பேடி பண்டதில் காண்டி முன்னோ இப்போ ஸ்கூலில் நீ எந்திரல நல்லதாக்கிறான் அதில் நிறைவலான் அதை நிறுத்தித்தாகும்போதுக்கு ஈ மைண்டுக்கு ஆக்சுவலி நாங்கள பாடி லாங்குவேஜுக்கும் நாங்கள மைண்டுக்கு ஒட்டிய நல்ல கனெக்ஷன் உண்டு இதில் நீங்கள் ஒர்க்கை பிரேக் ஆக்கிங்க உண்டாலே அது போண்டு அவட பின்ன நீங்கள் ஒட்டிய நீங்கள் ஆ சிங்க்ரனைசேஷன் கிட்டுல
1: கிட்டுல
0: ஆ கிட்டான்ட்டு ஆகும்போதுக்கு மைண்டுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் நான் சொன்னே அதுக்கு மைண்டுக்கு ரியாலிட்டி எந்திரோன்ட்டு பிடியே ஆகல நீங்கள் காலி இல்யூஷன் காலி பிக்சர் காட்டிங்கமையும் அதுக்கு ப்ராப்ளம் ஆகும் இப்போ எந்த வருஷம் நீங்கள் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் எந்திர நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் ஆக்கிறாரு ஆ ஈவெண்ட்டும் ஈ ஸ்டேஜில் ஒட்டிக்க பண்ணுறது இல்லை எங்கள் ஸ்கூலுக்கு போகின்றது ஒட்டிக்க கனெக்ஷன் ஆகும் நான் கவுட போய் நான் அவங்க போண்டேன்ட்டு இங்கே வேண்டும்
1: எங்கே அங்கே மைண்டில் ஃபீட் ஆக்கி பைக் ஆனவரும் அதர் விஷயத்தில் வந்து சில்ட்ரன் கண்டு இப்போல்லாம் எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஸோ ஆ சந்தர்ப்பத்தில் மக்கள் எங்கே அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும் பின்ன ஏது ரூபத்தில் அங்கே அதிரே ரீட் ஆக்கியதிரே மைண்டில் எங்கே ஏ ரூபத்தில் பைக் ஆனோன்ட்டு
0: ಚಮ್ಮೆ ಟೆಕ್ನಿಕ್ಸ್ ಉಂಡು ಮೆಮರಿ ಟೆಕ್ನಿಕ್ಸ್ ನಂಗೆ ಸಾಧಾರಣ ವರ್ಕ್ಶಾಪ್ ಮಕ್ಕ ವರ್ಕ್ಶಾಪ್ ಹಾಕೊಂಬತ್ತ ನಂಗೆ ಅದೇ ಪೆಲ ಕಾಟಿ ಕೊಡ್ಕ್ರ ಜಂಡನಾಲ್ತ ವರ್ಕ್ಶಾಪ್ ಇಕ್ಕರ ನಂಗಲ್ಲದು ಅದ್ರ ನಂಗೆ ಮಕ್ಕಗ ಮೈಂಡ್ಗೆ ರಿಟೈನ್ ಹಾಕ್ರ ಪೊಲ್ತದೆ ಅದೇ ಮೆಮರಿ ಹೆಂಗನೆ ರಿಟೈನ್ ಹಾಕ್ರು ಇದೆಲ್ಲ ನಂಗೆ ಕಾಟಿ ಉಂಟಲ್ಲ ಅದ್ರ ಚರಿಯ ಇದು ಕೊರಿಯ ನಾನು ಚಲ್ರ ಚೆನ್ನಿಂಗ್ ಒಂದು ಸ್ಟೋರಿ ಮೆಥಡ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಇಪ್ಪ ನಿಂಕ ಎಲ್ಲ ಪಾಯಿಂಟ್ಸ್ ನಿಂಕ ನೆನಪು ಬೇಕಾಗಿಲ್ಲ ಅಪ್ಪ ಅದ್ರ ಓರೋರು ಪಾಯಿಂಟ್ ಓರು ಕೀವರ್ಡ್ ಎಡ್ಕರು ಕೀವರ್ಡ್ ಎಡ್ಕರು ಒಂದೊಂದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ವರ್ಕ್ ಪಾಯಿಂಟ್ ಅದು ಅಪ್ಪ ಇಪ್ಪ ನಂಗಲ್ಲ ಹಿಸ್ಟ್ರಿಲಿ ನಂಗೆ ನೋಕ್ರೆನ್ ಟೈಮ್ ಪಾಣಿಪತ್ರದ್ದು ಪಾಣಿಪತ್ ನೋಕ್ರೆನ್ ಟೈಮ್ ಅದ್ರ ಒರು ಅದ್ರಲ್ಲಿ ನಂಗೆ ಹಿಸ್ಟ್ರಿಲಿ ನೋಕೊಂಬತ್ತಿಗೆ ಅವ್ರು 10-12 ಪಾಯಿಂಟ್ಸ್ ನಂಗೆ ಎಲ್ದೋನವ್ರು ಆ 12 ಪಾಯಿಂಟ್ಸ್ ಇರೋದು ನಂಗೆ ಹೆಂಗೆ ಹಾಕ್ರು ಸರ್ ಹಂಗೆ ಅವಡಮೆ ಹಾಕಿತ್ತು ಕಾಟಿತ್ತು ಕೊಡ್ಕ್ರ ನಂಗೆ ಅಂದ್ರೆ ಈ ಪಾಯಿಂಟ್ ನಿಂಗೆ ಏದ ಹೆಂಗೆ ಅವ್ರು ಕೀವರ್ಡ್ ಕೀವರ್ಡ್ ಇರ್ತಿತ್ತು ಅದ್ರ ನೆನಪು ಬೇಕು ನಂಬರ್ ಒನ್ನಲ್ಲಿ ಇದು ಸೆಕೆಂಡ್ಲಿ ಅಂದ್ರು ಈ ಕೀವರ್ಡ್ಸ್ ಇರ್ತಿತ್ತು ಅದ್ರ ಸ್ಟೋರಿ ಫಾರ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೇಟ್ ಹಾಕ್ರು ಒಂದಾ ಮತದ ಅದು ಜಂಡಮತದ ಇಪ್ಪ ನಂಗೆ ಕೊರಿಯ ಇದು ಇದಕ್ರು ಅಂದ್ರೆ ಕೊರಿಯ ಅಂದ್ರ ಹೆಂಗೋರು ಸಾಮಾನು ನಂಗೆ ನೆನಪು ಬೇಕು ಕೊರಿಯ ಬಸ್ತು ಮಾತ್ರ ಎಕ್ಸಾಂಪಲ್ಸ್ ಇಪ್ಪ ಅವ್ರವ್ರ ವರ್ಡ್ ರದು ಮೀನಿಂಗ್ಸ್ ರದಲ್ಲ ಎಂದ ಹೆಂಗೊಂದು ನಂಗೆ ನೆನಪಾಗೋಯ್ತು ಬೇನಾಯ್ಬೋದು ಅದಕ್ಕೆ ನಂಗೆ ಕ್ಯಾಸಲ್ ಮೆಥಡ್ ಚಂತ ಒಂದುಂಡು ಕ್ಯಾಸಲ್ ಚೆನ್ನಿಂಗವರು ಅವರು ಅರಮನೆ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಅವ್ರು ಅರಮನೆಗೆ ಪೋಂಬತ್ತಿಗೆ ಫಸ್ಟ್ಗೆ ನಂಗೆ ಎಂಟ್ರೆನ್ಸ್ ರೋಡೆ ಡೋರ್ ರೋಡೆ ನಂಗೆ ಈ ಅವ್ರ ವರ್ಡ್ ಈ ಕೀವರ್ಡ್ ಅಂದ್ರೆ ನಂಗೆ ಇಪ್ಪ ಚೆಲ್ ಇದಾಕ್ರ ಆ ಕೀವರ್ಡ್ ರೋಡೆ ಬಾಯಲ್ ರೋಡೆಗೆ ನಂಗೆ ಈ ಅವ್ರ ಕೀವರ್ಡ್ ಬೆಚ್ಚಿರ ಅಂಚಂತ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಜಂಡ ಮಾತಲ್ಲಿ ತೆಲ್ಲು ತೆಲ್ಲು ಮುನ್ನಲ್ಪೊಂಬ ಸೋಫಾ ಇಕ್ಕರು ಸೋಫಾತಲ್ಲಿ ಜಂಡಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಪಲ್ಕ ಬರ್ಜೊಂಡ್ರ ಏದು ಜಂಡ್ ವರ್ಡ್ಸ್ ನಂಗೆ ಬೇಕಿರು ಈ ಕೀವರ್ಡ್ಸ್ ರಮೇ ಯೂಸ್ ಹಾಕ್ರು ಇದು ಜಂಡ್ ವರ್ಡ್ಸ್ ನಂಗೆ ಹಿಂಗೆ ಹಾಕ ಅಪ್ಪ ಪಿನ್ನತೆಲ್ಲ ಟಿ ವಿ ರಮೇಲಿ ನಂಗೆ ಎಂದ್ರ ಬೆಚ್ಚಿರ ಹಿಂಗೆ ಹಂಗೆ ನಾವು ಬತ್ತಿಗು ಅಂಕ್ ಎಂಟರ್ ಅವ್ರ ಫುಲ್ ಪಿಕ್ಚರ್ ಅವಡೆ ಕಾಣ್ಡು ಮೈಂಡ್ಗೆ ಭಾರಿ ಸುಲಾಭತ್ ಆನ್ಸರ್ ಹಂಗ ಕಂಪ್ಲೀಟ್ ಬೈ ಹಾಟ್ ಹಾಕ್ರ ಬೈ ಹಾಟ್ ಹಾಕ್ರ ಚೆನ್ನಿಂಗ್ ಪಿನ್ನೊಂದು ಹೆಂಗ ಚೆನ್ನಿಂಗ್ ಅಂಕರು ಎಪ್ಪ ನಂಗಲ್ಲ ಏ ಅವ್ರ ಬಸ್ತು ನಂಗೆ ಅಟ್ಯಾಚ್ ಐತಿಕ್ರು ಅದು ನಂಗೆ ಮರ್ಕಿಲ್ಲ
1: ಎಸ್ ಓಕೆ ಲಾಸ್ಟ್ ಅವರು ಕಾಲರ್ ಅಂದ್ರೆ ಅದೊಂದು ಕೇಟದ ನಂಗೆ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಕೂಡ ನಿಪ್ಪಾಟ್ರಂಕಿತ ಸಂದರ್ಭ ಲಾಸ್ಟ್ ಅವರು ಕಾಲರ್ ಹಲೋ
4: பாட்டு பாடுறது பாக்கி மொபைல் எல்லாத்தையும்
1: ಇಸ್ಮಾಯಿಲ್ ಅಕ್ಕ ಇದ್ರು ಪ್ರಶ್ನೆ ಕೂಡ ಕೇಳ್ರಿ ಇದು ಚಂದ ಉಂಟು ಸೊ ಅದೇ ಪೊಲೆ ಆರ್ಗ ಇಂದ್ರ ಹಿಂಗ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇನ್ನಟ್ ಕನಟ ಹೆಂಗ ಅಥವಾ ಚೊಮ್ಮೆ ಸ್ಟ್ರೆಸ್ ಉಲ್ಲಾರಂಟ ಕನಟ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಇಂದ ಕನಟ ನೀವು ಹೆಂಗ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಹಾಕ ಸೊ ಇದ್ರ ಬಗ್ಗೆ
0: ನಂಗೆ ಅಲ್ಲ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ನಂಬರ್ ನಂಗೆ ತರ ಪಿನ್ನ ಆನ್ಲೈನ್ ಮುಂಡು
1: ಓಕೆ ಆನ್ಲೈನ್ ಅಂದ್ರೆ
0: ಯೂಟ್ಯೂಬ್ ಉಂಡು ಫೇಸ್ಬುಕ್ ಉಂಡು ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಉಂಡು ಹಿಂಗೆ ಏದ್ ಬೇನೆಂಗು ನಿಂಗೆ ಕನೆಕ್ಟ್ ಹಾಕ
1: ಓಕೆ
0: ಇನ್ಶಾಲ್ಲ ಪಿನ್ನೆ ಅವರು ಕಾಲ್ಗೆ ನಂಗೆ ಲಿಂಕುಮ್ ತಂಡ ಬೇನೆಂಗಾದ್ರೂ ಯೂಸ್ ಹಾಕಿತ್ತು ನಂಗೆ ಕಾಲ್ ನಿಂಗೆ ಬುಕ್ ಹಾಕಿ ಅಂಟ ಹಿಂಗೆ ನಂಗೆ ಅದು ನಂಗೆ ಕಾಲ್ ಹಾಕ್ರ
1: ಕಾಲ್ ಹಾಕ್ರಿ ಎಸ್ ಓಕೆ ಇಸ್ಮಾಯಿಲ್ ಹಾಕ್ರ ಪ್ರಶ್ನೆಗೂ ಕೂಡ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕಾಲ್ ಹಾಕಿತ್ತು ಚೆಲ್ಲ ಚಂದ್ರ ಕನಟಿ ಕೂಡ ಟೈಮ್ ಕೂಡ ನಂಗಲ್ಟಿಲ್ಲ ಸೊ ಇಂಡತ್ತೆ ಇವರ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಚೊಮ್ಮೆ ಬಿಸಿಯ ಚೊಲ್ಲೋನುಂಟಿಂತೆ ಆ ಹೆಂಗು ಎಲ್ಲತ್ತೆ ಕವರ್ ಹಾಕೋ ಆ ಇಲ್ಲ ಅವ್ರತ್ತೆಲ್ಲ ಹೆಂಗು ನಂಗಲ್ಲಿ ಆಲ್ಮಾರ್ಗೆ ತೆಲ್ಲ ಕೊಡುಕ್ರಂಕೆ ತೋರ್ ಪ್ರಯತ್ನ ಕೂಡ ನಂಗೆ ಹಾಕಿರಂಟು ಚಂದ ಉಂಟು ಸೊ ಇಂಡತ್ತೆ ಇವರ ಕಾರ್ಯಕ್ರಮದಾಗಿ ಬಿರಿಸಬೇಕು ಬಂದಿಕ್ಕೆ ನಿಮಗೆ ಕಲ್ಬುನರ್ಜನ ನಿ ಮೇಡಮ್ ಎಸ್ ಓಕೆ ಶ್ರೋತೃಗಳೇ ಇದೇ ಹೆಂಡತ್ತು ಮೈಕಲ್ದ ಬಳಿಕ ಕಾರ್ಯಕ್ರಮದ್ದು ಮೈಂಡ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಚಲ್ರಂಕೆ ತೋರು ಬಿಸಿಯ ಸೊ ಹೆಂಡತ್ತೆ ಇವರ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲೂ ಕೂಡ ನಂಗಳೊಟ್ಟಿಗೆ ಮೈಂಡ್ ಟ್ರೈನರ್ ಐತಲ್ಲೋ ಕನಿಸ್ ಫಾತಿಮೆಯ ಅನೇಕ ವಿಚಾರಗಳೇ ಅನೇಕ ಮಾಹಿತಿಗಳ ಬಗ್ಗೆ ಕೂಡ ಚಂತ ಮೈಂಡ್ ಪಿನ ಬ್ರೈನ್ ಇದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದೆ ಸೊ ಅದರ ತೋಲು ಕೇಟೊಂಡಿಕೋರು ಇದು ರೇಡಿ ಸಾರಂಗ್ 107.8 FM ಇದೆ ರಂಗ್ ರಂಗ್ ರುಚಿ

ஒரு அழகே, உன்னலவேசிடம் பார்வைகள் அழகே, வார்த்தைகள் தீர்கையும் மௌனங்கள் அழகே.

கொம்பு புகையிலிருந்து தெப்பந்த இரு புடுவேரா விஸ்வநாத செட்டனர்லோ இருத்த கூட்டதா கொஞ்ச நேபமான போட்டி கருத்து பத்தின.